பாய் திப்பாய் ஹுபாவ லுப்பாய் ரிகி திங்க பிபி திங்க இங்க மிங்க திக்க தும் எங்க பிகி ஹரக்கிடி ஹும்ப டுப டுபக்கு ஐ சொப்பு மக்கு ஜிங்கி லக்கே ஐ சொப்பு மக்கு ஜிங்கி லக்கே அர